mera ba go doga jal tam jo ne ba ro mera ge ba ma ta o tia wi lo ba ba go doga jo ne wi lo ba ta o tia jo ne beri wi lo bo beri wi lo bo wi lo bo